பி சரிய பலரை தாமா கத்தொம்பாங் மந்தே நிஹரி தூவோ புலாங்லா நா புலாங்லா புலாங் ரணமீன மனந்திக்க.